குருராஜமகம் பிரணமாமி பரம் ஹரிவர்க்க குதுர்க விநாசகரம் பதசக்த சுபக்த சமுத்தரணம் அணிமாதி சமுஜ்வல.

பாவு கண்ணகி சௌரா வியாபகாய கண்ணகி சௌ எவ்வி புச்சகாயர பாடு புத்தி தொரகோரு பாவு கண்ணகி சௌரா நம்மிஞ்சேதகா கோரு நாபி கண்ணகி சௌரா நம்மிஞ்சேதகா கோரு நாபி கண்ணகி சௌரா இன்னிய சாதிகமிங்க எருடே கொப்பரா.